தவிரே குன்றாப்பம் ஜீபன் சக்பா திங்பாய் ஜம் ஸ்வரன் குமார் சேரிங்ப மணிப்புரி மத்தமிசை மதங் தமுலே ஜரே குரு அரிபம் ஹேமோலதான சக்பா இலாங்பம் இனவுசான சேரிங்ப பந்தௌகி சங்காய் நும்சிபசி அசும்ன சேவிசை

ላብነ ታம்ன தவை அனின பலன் கய லான லைரபஷு சிங்னதன ங்கைரமு தமுய்கி அசிங்ப நுங்ஷிபஷின வஷக்தம் லாக்கனி சுய்தன நாக்தா நுங்ஜு நுங்லை கயாஷு மைதீப பீதுன நாக்த லீப்லகி தமுய்கி வாஷு தாரகி பிரதீப் நுங்தோங்பம் அமதி பித்யாராணி ஷராங் தேம்கி அப்பன்ப கொஞ்சல்தா பிரதீப் நுங்தோங்பம் மஷாம்பக்ன ஷெய்ரிங்பா மஷுங் ஷெய்ராங் பைசை ரேன்.